0: தி ஃபிம் ரேடியோவின்
1: புது தேசிய சிங்க கிரிக்கெட் ஆக்ரமணியா
2: ஸ்ரீலங்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் சாகா 2026.
0: ஸ்ரீலங்காவு சமக நோர்த் சவுண்ட் ஹி பெவத்தி டெஸ்ட் கிரிக்கெட் தரங்கே இனிமக்கின் சகா லக்குனு தேசிய தகத்தக்கின் ஜாயகனிமட்டு பட்டகிர இந்திய கொதிவு கண்டாயம சமத்துனா பலமு இனிமேதி ஸ்ரீலங்கா கண்டாயம சீலு தினாதவி ரெஸ்கர் கத்தே லக்குனு துன்சியாட்டக் பமனாய் பட்டகிர இந்திய கொதிவு கண்டாயம லக்குனு கடலு டவையக் பமனக் தவி லக்குனு ஹயசிய விசி ஹயக் லபாகின இனிமாத்திட்டுவா இயன்வு இனிமிக்க பராஜயின் பேரீம் சந்தா ஸ்ரீலங்கா கண்டாயமிட்டு தேவன இனிமேதி லக்னு துன்சிய தஹ அட்டாக் ரெஸ்கர் கனிமிட்டு அவசிய உணா ஏத் சியலு தினாதவி ஒவுண்ட ரெஸ்கர் கனிமிட்டு ஹெக்கிவுயே லக்னு எக்கசிய காக் பமனாய் திபில் அத்திர மீலங்க டெஸ்ட் கிரிக்கெட் தரங்கே லபன துன்வனதா ஆரம்ப வனவா பந்துவார விச லோகசூர இந்தியாவு பிட்ட பிட்டம தேவன தரங்கே தீத் அயர்லாந்தே ஹம்வே லஜ்ஜா சகத் பராஜயக் லெபுவா தரங்கை பெவத்துனே அயர்லாந்தே பெல்ஃபஸ்டேதி பலமுயின் பந்துவட்ட பகருதுன் அயர்லாந்த கண்டாயம நியமித்த பந்துவார விசேதி கடலு அட்டக் தேவி லக்னு எகசிய பண சத்தரக் லபாகத்தா பிலித்துருவின் கிரீடாக்கள் இந்தியாவட்டு கடலு நவையக் தேவி ரெஸ்கர் கனிமிட்ட ஹெக்கியுயே லக்னு எகசிய பணஸ்துனக் பமனாய் மெம பராஜயத் சமக இந்தியாவு அயர்லாந்தே ஹமுயே தரங்காவலியது திகட்ட பிந்துவக் லிச பராஜய உணா இந்தியாவு மெலிச தரங்காவலியக் பராஜய உயே வசர துணக்கட பசுவ சா தரகாவலி தசேக்கட பசுவ வீம விசேஷத்வயாக் மேத்தர பந்துவார விச காந்தா லோககுசலான கிரிக்கெட் தரங்காவலியே ஈயே பெவதி தரகேக்கதி இந்தியாவு ஆஸ்திரேலியாவு ஹமுயே பராஜயட்டு பார்த்துனா மெவ பராஜயத் சமக இந்தியாவு தரங்காவலி எந்த இவாத்வனவா தரங்கே பெவத்துனே எங்கலந்தே லோர்ட்ஸ் கிரீடாங்கனேதி பலமுயின் பந்துவட்ட பகருதுன் இந்திய காந்தா கண்டாயம நியமித்த பந்துவார விசேதி கடலு ஹத்ராக் பமனக் தவி லக்னு எகசிய ஹெத்தாய் வக்லபாகத்தா கெசேவிதாத் பிலித்துரிணிம கிரீடாக்கள் ஆஸ்திரேலியானு கிரீடிக்காவன் பந்துவார தகனவேகதி கடலு ஹத்ராக் தவி லக்னு எகசிய ஹெத்தாய் திகாக் லபாகனமின் தரங்கே ஜெயகாத்தா பிம ஜெயகிரகணையத் சமக ஆஸ்திரேலியாவு பிரசாத லக்னு சட்டஹனே பலமுகாண்டே பெருமுணகனிமட்டு சமத்துவாத்ர எஹி தேவனஸ்தானே பசுவண்ணே தக்னு ஆப்பிரிக்காவாய் இந்தியாவ துண்ணுனஸ்தானே தக்வா பசுபெசா அவசான் பூர்வ வட்டேட்ட சுசுகாம் லபாகண்ணே பலமு கண்டாயம் திக பமனாய் ஏன்வோ தேவன காண்டேன் ஆஸ்திரேலியாவு சஹா தக்னு ஆப்பிரிக்காவு அவசான் பூர்வ வட்டேட்ட பிவிசெனவா பலமு காண்டேன் அவசான் வட்டேட்ட சுசுகாம் லபாகாத்தே எங்கலாந்தே சஹா பட்டஹிர் இந்திய கொதிவு கண்டாயமாய் ஸ்ரீலங்காவு பலமு காண்டே துன்வன ஸ்தானிய ஹிமிகரகாத்தா நெட் நியூஸ் நிமாவு நெட் நியூஸ் மீலங்க பிரதான பிரவர்த்தி பிரகாஷ் தகவல் தொலாட்ட இதைக் பேன் பே பிரவர்த்தி பலாபுரத்து வண்ண மொஹத்தின் மொஹத்த வினசுன அழுத்ம தொடர்த்துடு சந்தா நெட் நியூஸ் யூடியூப் நாளிக்காவட் சஹா நெட் நியூஸ் பேஸ்புக் பீட்டுவட பிவிசென்ன நெதஹோத் நெட் நியூஸ் டோட்டல் கே அப்பகே வெப் அடவியட பிவிசென்ன
3: ඔබ වෙත ගෙන ආවේ
4: දශක ගණනාවක් පුරා වේදනාවන් නිහඬ කළ සෑම ගෙදරකම සිටිය යුතු වෙද මහත්මයා සිද්ධාලේප
5: සුපිරිමව තහවුරු කරගන්න දියවැඩියාව පරද්දන් ජින්සොමෙන් දැන් සියලුම ෆාමසි වලින්
6: අම්මා ආතරෙන් අපිට කවපු වත්කටක රස දිව්‍ය කුළුබඩු නිෂ්පාදන අම්මගේ අත්ගුණය සෙරන්ඩිප් ග්‍රීන් ප්ලාන්ටේෂන් ප්‍රයිවට් ලිමිටඩ්
7: බුද්ධගයාවේදී ඔබේ දෝතින් සකස් කරන කිරියාහාර පින්කම් සහ දානශීල භාවනා පුරන්නට සුදුසුම තැන ට්‍රැවල් නෙට් පිටත්වීම අගෝස්තු සිට දෙසැම්බර් අමතන්න 0112863362 0776716872
8: වෙලාව උදෑසන 7යි

0: வீரமணி சிக்காபதங்
1: அதின்னாதானா வீரமணி சிக்காபதங் சமாத்யாமி
0: அதின்னாதானா வீரமணி சிக்க